0: திவே எஃப்எம் 90 ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க மொனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: ராஜேந்திரன்

0: ஹமகஷ்வரும் நபியாக மச்சஷாய் முஹாஜிருன்னாய் அன்சாருங்க மச்ச அல்லாஹு தௌபாலிவ்வி எபே கலுன்னி தத்திகம்க வகுத்துகா எகலேக ஃபானா தபாவி பே கலுன்னி ஏக தெரேம் பைக ஹித்த தெதுமகும் எக்கிபாவே தியுமக் கேவு மஃபங்கே தெங் எகலாங்க எவருங்க மச்ச தௌபாலிவ்வி ஹமகஷ்வரும் எகலாங்கி எவரென்ன நுஹனு ஓ காவந்த ரஹீம் வந்த ரஸ்கலாங்கி
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நுமதிய எகெம் மெகஹர்ட்ஸ்
2: அலினோர்.